0: வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் பத்திலைகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலை தோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் பேராசிரியர் ஸ்தீவன் நாராயண பிள்ளை அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா, நாமம் பல சொல்லி நாராயணா என்று நாம் அங்கேயால் தொழுதும் நல்லெஞ்சே வாமருவி, மண்ணுலகம் உண்டு உமிழ்ந்த வண்டரையும் தந்துழாய், கண்ணனையே காண்க நம் கண். நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழி நடத்தும் திருக்கைலாய மரபு, மெய்கண்டார் வழிவழி பேரோராதீனம், தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி மொரிஷ

அரசு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். அன்பார்ந்த வானொலி நேயர்களே, புரட்டாசி மாதமாவதே இறை பக்தி நிறைந்த ஒரு மாதமாகும். இத்தகைய புனித மாதத்தில் திரு வெங்கடமுடையானுடைய திவ்ய சரித்திரத்தையும் அவனை அடையும் வழிகளையும் சிந்தனை செய்வது மிக உகந்ததாக கருதப்படுகிறது. அகலகில்லே

திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அதாவது, திருமகள் உறையும் திருமார்பினை உடையவனே, ஒப்பற்ற புகழ் உடையவனே, மூவுலகங்களையும் உடையவனே, என்னை ஆள்பவனே, ஒப்பற்ற தேவர்களும் முனிவர்களும் விரும்புகின்ற திருவேங்கடத்தானே, வேறு புகழிடம் எதுவும் இல்லாத அடியவனாகிய நான் உன் திருவடிகளின் கீழ் அமர்ந்து வந்து சரணடைந்தேன் என்று நம்மாழ்வார் அருளியுள்ளார். நேயர்களே, தனித்து உண்டால் அமிழ்தும் நஞ்சாம் என்பார்கள். அது உணவிற்கு மட்டுமல்ல, இறை பக்திக்கும் பொருந்தும். தனியாக அமர்ந்து வழிபாடு செய்வதை விட பல உள்ளங்கள் ஒன்று கூடி ஒரே குரலில் ஒரே எண்ணத்தில் இறைவனின் திருநாமத்தை சொல்லும்போது அங்கோர் அதிமானுத ஆற்றல் உருவாகிறது. நவீன அறிவியல் இன்று ஒலி அலைகளின் அதிர்வு பற்றி பேசுகிறது. மனிதனின் மூளையை அமைதிப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கவும் கூட்டு இசை வழிபாட்டுக்கு ஆற்றல் உண்டு என உளவியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதையே ஆழ்வார்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மிக அழகாக கூறிவிட்டனர். வைணவத்தில் அடியார் கூட்டம் என்பதற்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. இறைவனை நேரடியாக தொழுவதை விட அவனது அடியார்களோடு கூடி அவனை பாடுவதையே ஆழ்வார்கள் பெரிதும் விரும்பினர். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தமது திருப்பாவையில் கூட்டு வழிபாட்டின் பெருமையே உலகிற்கு உணர்த்துகின்றார். ஆண்டாள் தனியாக சென்று கண்ணனை வழிபடவில்லை, ஆயர்பாடியில் இருக்கும் ஒவ்வொரு தோழியையும் எழுப்புகிறார். எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று அனைத்து தோழியரையும் கூட்டிக் கொண்டு ஒரு குழுவாக சென்று இறைவனை பாடுகின்றார்கள். அதேபோல் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள். பெருமாளே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி உன்னை பாடி அந்த ஆனந்தத்தில் குளிர வேண்டும் என்பதே அவரது வேண்டுகோள். இதுவே பஜனை மரபின் இதய துடிப்பாகும். இறைவனை அடைய பல வழிகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று இறைவனை அடையும் நெறிகளாகும். ஆனால் பாமர மனிதனுக்கும் மிக எளிய மற்றும் இனிமையான வழி இசை பக்தியாகும். இசையால் வசமாக இதயம் எதுவும் இல்லை என்பதற்கு இணங்க, பக்தர்கள் எங்கெல்லாம் திருமாலின் திருநாமத்தை பாடுகிறார்களோ அங்கெல்லாம் திருமால் எழுந்தருளியிருப்பான் என்பது உண்மை. ஏனென்றால் இசையோடு கூடிய பஜனையில் பாடுபவனின் அகந்தை அழிகிறது. சுருதியும் தாளமும் மனமும் ஒன்றிணையும் போது எம்முடைய உள்ளம் இறை உள்ளத்தை தொடுகிறது. நேயர்களே, ஆழ்வார்கள் அனைவரும் இசை தமிழ் வளர்த்த சான்றோர்கள். பொய்கை ஆழ்வார் பக்தி என்னும் நெய்யை வார்த்து விளக்கேற்றினார் என்றால், திருப்பான் ஆழ்வார் யாழ் என்னும் இசைக்கருவியை மீட்டியே பெருமாளின் சோதியை தரிசித்து அவனுள் ஐக்கியம் ஆனவர். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் இசையின் பெருமையை பற்றி கூறும்போது, இசைவித்து என்னை உன் தாள் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே, அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி, திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை, அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே. அதாவது, பெருமாளே, உன்னுடைய திவ்ய குணங்களை நான் இசையாக பாடி பாடி என் மனத்தை உன் திருவடிகளில் நிலை நிறுத்துகிறேன் என்கிறார். அதேபோல பெரியாழ்வார் கண்ணனின் புல்லாங்குழல் இசையை கேட்டு அகில உலகமே மயங்கி நின்றதை அற்புதமாக வர்ணிக்கின்றார். மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் கோவிந்தன் குழல் கேட்ட பூதங்களே எனவே இசை என்பது இறைவனின் வடிவம். அந்த இசையால் அவனையே துதிப்பது பக்தியின் உச்சக்கட்டம். நேயர்களே, பஜனை மரபின் மிக பெரிய சிறப்பாவது அதில் சாதி, மத, பாலின மற்றும் வர்க்க வேறுபாடுகள் கிடையாது. பண்டிதர்

0: முதல் பாமரர் வரை, குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் ஒரே குரலில் கோவிந்தா என்று பாடும்போது அங்கே சமத்துவம் பிறக்கிறது. ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் வெங்கடாச்சலபதிக்கு துளசி மாலையிட்டு விளக்கேற்றி வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம சங்கீர்த்தனம் செய்வது. நமது நாவிற்கு இறைவன் கொடுத்த மிக பெரிய வரம் அவனது திருநாமத்தை சொல்வதுதான். தொண்டரடி பொடியாழ்வார் தமது திருமாலை பாசுரத்தில் பரவசத்தோடு பாடுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதாவது அச்சுதா கோவிந்தா என்று உனது திருநாமத்தை நாவினால் சுவைத்து பாடும் இந்த ஆனந்தத்தை விட எனக்கு இந்திரலோக பதவியை கிடைத்தாலும் வேண்டாம். நேயர்களே, இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் பேராசிரியர் ஸ்தீவன் நாராயணாய் பிள்ளை அவர்கள். புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மேலும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
3: The best songs on the radio. This is my only favorite station.
4: RM3 Manoranjan Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்

மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த இனிய காலை வணக்கம். செவ்வாய்க்கிழமை இனிய காலை வணக்கம். காலை 7 மணி ஆகிவிட்டது. புரட்டாசி மாதம் விரதத்தையொட்டி ஆரம்பி வானொலியில் நாம் வழங்கி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் பக்தி நிகழ்ச்சி செவ்வாய்கிழமை இன்றைக்கு அக்டோபர் 13 நம் மாதத்தின் புரட்டாசி மாதத்தின் 26 இதோ முதலில் வருவது இக்கடவுள் வாழ்த்து.

ஐஸ்வர்யம் தரும் நவராத்திரி திருவிழா. நவராத்திரி என்பது அன்னை பராசக்தியின் மகிமை போற்றும் புனிதமான திருவிழாவாகும். பெண்மையில் பெருமையும் தாய்மையின் அன்பையும் சக்தியின் வலிமையும் போற்றும் சிறப்புமிக்க திருவிழாவாகும்.

மகிஷாசுர மர்த்தினி ஒரு பகுதியை நீங்கள் கேட்டீர்கள். நவராத்திரி 9 இரவுகளில் கொண்டாடும் திருவிழா. துர்கை அம்மனின் வீரமும் சக்தியும் தீமை அழித்து நம்மையே நிலைநாட்டும். அன்னை துர்கையில் மகிமை மற்றும் பக்தர்களும் அருளும் தைரியமும் மன வலிமையும். நவராத்திரியே அன்னை துர்கை வீரத்தின் வடிவமாகவும் மகாலட்சுமியின் செல்வம் மற்றும் வளத்தின் வடிவமாகவும் சரஸ்வதி தேவியை கல்வி மற்றும் ஞானத்தின் வடிவமாகவும் வழிபடுகிறோம்.

நவராத்திரி திருவிழாவினை முன்னிட்டு துர்கை அம்மனின் போற்றும் சில பாடல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஜெய ஜெய துர்கை அம்மா பாட்டுக்கு குரல் கொடுக்கின்றவர்கள் காலச்சென்ற சரஸ்வதி தண்டன் அவர்கள்.

ஜெய துர்கை அம்மா. அன்னை பராசக்தியின் அருளை போற்றும் புனிதமான நவராத்திரி திருவிழாவின் மகிமையை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய லக்ஷ்மி. பாட்டுக்கு குரல் கொடுக்கிறவர் ரோசில் திருத்தணி திருக்கோவில் பஜனை கழகத்தார்கள். தலைமை குரலில் பாடியது காலச்சென்ற சரஸ்வதி தண்டன் அவர்கள்.

தொடர்ந்து கேளுங்கள் சரியாக 8 மணி வரை நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:30 மணி துளிகள் ஆகிறது இறைவன் அருளால் அனைவரும் பாடு காப்பாகவும் நலமாகவும் இருக்கட்டும் திருமாலை போற்றும் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல்களை திருமால் திருவருள் எனும் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் இதோ வரும் முதலில் வரும் இந்த பாடல்

0: இந்த புனிதமான புரட்டாசி மாதத்தின் கோவிந்த பெருமானின் மகிமையும் போற்றும் பக்தி பொங்கும் பாடல்களை உங்களுடன் இணைந்து வழங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புரட்டாசி மாதம் நம் திருமால் பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாகும். இச்சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருவருளினும் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. இன்றைய உரை ஆற்றப் போகின்றவர் பேராசிரியர் ஸ்தீவன் நாராயண பிள்ளை அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா, நாமம் பல சொல்லி நாராயணா என்று நாம் அங்கையால் தொழுதும் நல்லெஞ்சே வாமருவி, மண்ணுலகம் உண்டு உமிழ்ந்த வண்டரையும் தந்துழாய், கண்ணனையே காண்க நம் கண். நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழி நடத்தும் திருக்கைலாய மரபு, மெய்கண்டார் வழிவழி பேரோராதீனம், தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி, மொரிஷசு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். அன்பார்ந்த வானொலி நேயர்களே, புரட்டாசி மாதமாவது இறை பக்தி நிறைந்த ஒரு மாதமாகும். இத்தகைய புனித மாதத்தில் திரு வெங்கடமுடையானுடைய திவ்ய சரித்திரத்தையும் அவனை அடையும் வழிகளையும் சிந்தனை செய்வது மிக உகந்ததாக கருதப்படுகிறது. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா.

நிகரில் புகழாய் உலகம் மூன்று உடையாய் என்னை ஆள்வோனே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அதாவது, திருமகள் உறையும் திருமார்பினை உடையவனே, ஒப்பற்ற புகழ் உடையவனே, மூவுலகங்களையும் உடையவனே என்

உன் திருவடிகளின் கீழ் அமர்ந்து வந்து சரணடைந்தேன் என்று நம்மாழ்வார் அருளியுள்ளார். நேயர்களே, தனித்து உண்டால் அமழ்ந்தும் நஞ்சாம் என்பார்கள். அது உணவிற்கு மட்டுமல்ல, இறை பக்திக்கும் பொருந்தும். தனியாக அமர்ந்து வழிபாடு செய்வதை விட பல உள்ளங்கள் ஒன்று கூடி ஒரே குரலில் ஒரே எண்ணத்தில் இறைவனின் திருநாமத்தை சொல்லும்போது அங்கோர் அதிமானுத ஆற்றல் உருவாகிறது. நவீன அறிவியல் இன்று ஒலி அலைகளின் அதிர்வு பற்றி பேசுகிறது. மனிதனின் மூளையை அமைதிப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கவும் கூட்டு இசை வழிபாட்டுக்கு ஆற்றல் உண்டு என உளவியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதையே ஆழ்வார்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மிக அழகாக கூறிவிட்டனர். வைணவத்தில் அடியார் கூட்டம் என்பதற்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. இறைவனை நேரடியாக தொழுவதை விட அவனது அடியார்களோடு கூடி அவனை பாடுவதையே ஆழ்வார்கள் பெரிதும் விரும்பினர். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தமது திருப்பாவையில் கூட்டு வழிபாட்டின் பெருமையே உலகிற்கு உணர்த்துகின்றார். ஆண்டாள் தனியாக சென்று கண்ணனை வழிபடவில்லை, ஆயர்பாடியில் இருக்கும் ஒவ்வொரு தோழியையும் எழுப்புகிறார். எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று அனைத்து தோழியரையும் கூட்டிக்கொண்டு ஒரு குழுவாக சென்று இறைவனை பாடுகின்றார்கள். அதேபோல் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள். பெருமாளே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி உன்னை பாடி அந்த ஆனந்தத்தில் குளிர வேண்டும் என்பதே அவரது வேண்டுகோள். இதுவே பஜனை மரபின் இதய துடிப்பாகும். இறைவனை அடைய பல வழிகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று இறைவனை அடையும் நெறிகளாகும். ஆனால் பாமர மனிதனுக்கும் மிக எளிய மற்றும் இனிமையான வழி இசை பக்தியாகும். இசையால் வசமாக இதயம் எதுவும் இல்லை என்பதற்கு இணங்க, பக்தர்கள் எங்கெல்லாம் திருமாலின் திருநாமத்தை பாடுகிறார்களோ அங்கெல்லாம் திருமால் எழுந்தருளியிருப்பான் என்பது உண்மை. ஏனென்றால் இசையோடு கூடிய பஜனையில் பாடுபவனின் அகந்தை அழிகிறது. சுருதியும் தாளமும் மனமும் ஒன்றிணையும் போது எம்முடைய உள்ளம் இறை உள்ளத்தை தொடுகிறது. நேயர்களே, ஆழ்வார்கள் அனைவரும் இசை தமிழ் வளர்த்த சான்றோர்கள். பொய்கை ஆழ்வார் பக்தி என்னும் நெய்யை வார்த்து விளக்கேற்றினார் என்றால், திருப்பான் ஆழ்வார் யாழ் என்னும் இசைக்கருவியை மீட்டியே பெருமாளின் சோதியை தரிசித்து அவனுள் ஐக்கியம் ஆனவர். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் இசையின் பெருமையை பற்றி கூறும்போது, இசைவித்து என்னை உன் தாள் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே, அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி, திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை, அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே. அதாவது, பெருமாளே, உன்னுடைய திவ்ய குணங்களை நான் இசையாக பாடி பாடி என் மனத்தை உன் திருவடிகளில் நிலை நிறுத்துகிறேன் என்கிறார். அதேபோல பெரியாழ்வார் கண்ணனின் புல்லாங்குழல் இசையை கேட்டு அகில உலகமே மயங்கி நின்றதை அற்புதமாக வர்ணிக்கின்றார். மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் கோவிந்தன் குழல் கேட்ட பூதங்களே எனவே இசை என்பது இறைவனின் வடிவம். அந்த இசையால் அவனையே துதிப்பது பக்தியின் உச்சக்கட்டம். நேயர்களே, பஜனை மரபின் மிக பெரிய சிறப்பாவது அதில் சாதி மத பாலின மற்றும் வர்க்க வேறுபாடுகள் கிடையாது. பண்டிதர் முதல் பாமரர் வரை, குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் ஒரே குரலில் கோவிந்தா என்று பாடும்போது அங்கே சமத்துவம் பிறக்கிறது. ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் வெங்கடாச்சலபதிக்கு துளசி மாலையிட்டு விளக்கேற்றி வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம சங்கீர்த்தனம் செய்வது. நமது நாவிற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம்

அவனது திருநாமத்தை சொல்வதுதான். தொண்டரடி பொடியாழ்வார் தமது திருமாலை பாசுரத்தில் பரவசத்தோடு பாடுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதாவது, அச்சுதா கோவிந்தா என்று உனது திருநாமத்தை நாவினால் சுவைத்து பாடும் இந்த ஆனந்தத்தை விட எனக்கு இந்திரலோக பதவியை கிடைத்தாலும் வேண்டாம் நேயர்களே. இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோ

நிகழ்ச்சியில் தெளிவான விளக்கங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் ஸ்டீவன் நாராயண பிள்ளை அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். எமது பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம்.

வாடி வாடினேன் வாடி வருடினேன். வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களாலும் மனக்கவலைகளாலும் சோர்வுற்று இறைவனின் அருளை நாடும் பக்தனினுள்ள குமரலி வெளிப்படுத்துகின்றன. இறைவனின் திருமாலின் திருவடிகளை சரணடைந்தால் மனக்கவலைகள் நீங்கி நம்பிக்கையும் அமைதியும் கிடைக்கும் என்ற பக்தி உணர்வை இந்த பாடல் நினைவூட்டுகிறது.

ஆம், திருமால் பக்தர்களே, இந்த புனிதமான புரட்டாசி கோவிந்தன் மாதத்தில் புரட்டாசி கோவிந்தன் திருவிழா வினை முன்னிட்டு மறைந்த அம்மா ஓடுவர் இசைமணி ஓடுவர் அரங்கனாகி நாயுடு அம்மையார் அவர்களின் இனிமையான பக்தி குரலில் ஒலிக்கும் இந்த அழியாத பாடலை கேட்காமல் நாம் இருக்க முடியுமா? அவரது பக்தி நிறைந்த குரலும் இறைவன் மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியும் நம் உள்ளங்களை தொடுகின்றன. காலங்கள் மாறினாலும்

அவரது இனிய பாடல்களை என்றும் நம் செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். நமது இயங்களில் பக்தி உணர்வை வளர்த்து கொண்டே இருக்கும்.

நாராயணன் வென்று நாமம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 13 நாள், புண்ணிய தினம் என்று பிறந்த நாள் அல்லவா?

பக்தி மிகும் அடுத்த பாடலை சிறப்பாக பிரியாதி சாங்கி ஊழிருந்து திருமதி வேணி கஞ்சமாலி அம்மையார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக எல்லா குடும்பத்தார்கள் அல்லது மகள்மார்கள் மகன்மார்கள் மருமகள்மார்கள் மருமகன்மார்கள் பேரன் பேட்டிமார்கள் மகள் ராகினி மருமகன் இந்திரன் பேட்டி சவிஷ்ணா பேட்டி லவிஷா சின்ன குட்டி பாப்பா ஷைனா ஸ்ரேயா மற்றும் கஞ்சமலி குடும்பத்தார் சுபன் குடும்பத்தார் பிள்ளை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். காலவியூரோசில் ஊழிருந்து கேசினி முருகன் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் சஞ்சீவன் மாமன் ராஜன் மாமியா சரோஜினி அப்பா கிருஷ்ணன் அம்மா வனிசா அக்கா கேலினா சிவா சமூகம் அமைதானு மற்றும் முருகன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இங்கிலாந்து வெளிநாட்டில் வசித்து வரும் லோவன் வையாபுரி பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா தீபா பாஜேசன் அண்ணன் கேவன் அக்கையோனா பல்லவி மற்றும் வையாபுரி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். லாமிச்சே ஊரைச் சேர்ந்த நதீஷ் சவைமுத்து பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி சரோஜா மகள் மலை பல்லவி மருமகன் ரூபன் இந்திரன் மகன் ஜெனிசன் மருமகள் நிர்மா அருஷி அடிலன் யோகிலன் நக்கீரன் மற்றும் சவைமுத்து குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சென்ட்ரல் ஃபிளாக் ஊழிருந்து குவலன்

அம்மன் பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி வெண்ணிலா, மகள் மகன் சவீஸ்வரன், மகள் பரமேஸ்வரி, அப்பா சகதேவன், அம்மா வள்ளி, அண்ணன் அழகன், ஈசன், தம்பி சுகந்தா, தம்பி சோம சுந்தரம், சிவம், நகேசன், அக்கா வனிசா, உலாசா, தங்கை குணவதி, புவனேஸ்வரி, கரம்பன் குடும்பத்தார், வைத்திலிங்கம், வளாய்த்தன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். ரோசில் பெலோஸ் ஊரில் வசிக்கும் சாம்பசிவம் பிள்ளை கற்பனன் பிறந்த நாள் விழாவுக்காக அப்பா துரைராஜ், அம்மா சர்வேணி, தம்பி யுவராஜ், அம்மா விமலா, மாமன் ஜேசன், அத்தை குவிலா மற்றும் லிவிஷ்கா, பிள்ளை கற்பனன் மற்றும் ராமசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதோ நாம் உங்களுக்காக வழங்கும் இப்பாடல். நம் உள்ளூர் கலைஞர் திருமதி ரூமிலா அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் பக்தி மிகும் இந்த பாடல். அண்மையில் பாடப்பட்ட பாடல் இது. பழமை வாய்ந்த ஒரு பாடல்.

சிறப்பாக இந்த பாடலை ட்ரியுலே உளிருந்து யோஷினி கோவிந்தன் அம்மா சரதா பயந்திரன் சரவணன் அனுஷா தேவி மற்றும் ஃப்ரம் வக்வா பலாயுதன் குடும்பத்தார் கசவன் குடும்பத்தார் மற்றும் கோவிந்தன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் விரும்பி கேட்டிருக்கும்.

ஹாலிவுட் கிளென் பார்க் ஊரில் வசிக்கும் இந்திரன் சினன் பிறந்த நாள் விழாவுக்காக மனைவி சுந்தரி, மகள் சிவரஞ்சனி, மகன் பாரதி, மருமகள் குவினா, பேத்தி ஏமா, அண்ணன் கிருஷ்ணன், அண்ணன் சந்திரன், அக்கா தேவகி மற்றும் தங்கை அம்பாள், கணவன் கிருஷ்ணா, மகன் கமலன் மற்றும் சினன் குடும்பத்தார், அப்பாவு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய திருமால் திருவருளினும் சிறப்பு நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெற உள்ளது. பிற்பகல் ஒரு மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் அடுத்த சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் விஷ்மா அவர்கள் வழங்கும் தெலுங்கு மொழி சிறப்பு நிகழ்ச்சியை இடம்பெறும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா